0: மேட் டோஸ் அடிக்கிற ராணி அவனை பேரல் பண்ணிட்டோம் மேரேஜி அபார்ட் லாஸ் நைட் வேர்ட் மெனிபிள் பண்ணி சாபித்தோம் அவனை மேரேஜி டோஸ் அப்ப ஏன் எல்லாம் வேல்வன் well, if you can bring me back in this number again, he might be still sleeping. I'll ring him maybe after. If he's busy, well, I don't mind. He's about getting tired of sleep, no?
1: Did Mac Dawson again, Granny? I want to apparently want to talk to Mary G. Give me a ring back.